அப்பி பண்டே சாஜனே அப்பி பூரந்தே இக்னி துத்சமாய சுலே ரஹன் சடே இக் நேஹாலே பேசுனிக்கு புரேன் கடே தினா சுவாரி நானுக்கா.